பிரியமானவர்கள் இறைவனோடு கிருபை மேவானொழியின் ஊடாக. ஆமாம், பிரியமானவர்களை இப்பொழுதும் ஒரு இனிமையானது பாடலை கேட்டு வந்தீர்கள். ஓசையுள்ள கைத்தாளம் போடும் உற்சாகமாக நடனமாடும் என்ற ஒரு அழகிய பாடலை கேட்டு வந்தீர்கள். ஆம் அருமையானவர்களை, நாங்கள் எப்பொழுதுமே தேவனை உற்சாகமாக நடனமாடி துதிக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். நாங்கள் தேவனை உறுத்த சத்தமாக நடனமாடி உற்சாகமாக ஓசையுள்ள கைத்தாளங்களோடு துதிக்கும் பொழுதுதான் பிசாசானவனின் காரியங்கள் நம்மளை அணுகாமல் தேவன் பார்த்து கொள்வாள். அதே போல் நமக்குள்ளாக இருக்கும் ஒவ்வொரு கெட்ட ஆவிகளும் ஒவ்வொரு கெட்ட சிந்தனைகளும் நம்மை விட்டு தூரம் ஓடி போகும். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சமாதான குளிச்சல்கள், சண்டைகள், சச்சரவுகள் ஒவ்வொன்றுமே இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகும். பிரியமானவர்களை, நாங்கள் தேவனை உற்சாகமாக துதிக்கின்ற போது நாங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாகவும் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு உற்சாகமாக துதிக்கிற ஜனங்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வீட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் காணப்படும். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையிலும் ஒரு இன்பம், அதே போல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் பிரசாரம் காணப்படும். அருமையானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே தேவனை உற்சாக மனதோடு துதிக்கிறவராகவே காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதும் அதைத்தான் சொல்லுகிறான், 10 நரம்புகள் இசையோடு தேவனை ஆடிப்பாடி துதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சரியாக செம்மையாக நம் வாழ்வில் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நாங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போதும் தேவனை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கும் போது நமக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு கெட்ட காரியங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நம்மளை விட்டு விலகி தூரமாக ஓடிப்போடும். பிசாசானவன் நம்மளை நெருங்க முடியாது. அவனுடைய சதிநாச மோசங்கள், சதித்திட்டங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளை அணுக முடியாதபடி தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அருமையானவர்களை, நாங்கள் எப்பொழுதுமே தேவனை துதித்து அவர்களை அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மயமப்படுத்துகிற ஜனங்களாகவே காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே ஒழுக்க இருக்கிறது. தொடர்ந்து மங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்து அந்த விதமான பாடல்களை கேட்டு அவருடைய நாமத்தை மயிமைப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபை நேர்வாணியின் ஊடாக.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். சந்தோஷமாக விடுகிற இன்றைய புதிய காலை பொழுது அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்குமான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளை ஆரம்பிக்கலாம். இன்று வருடத்தின் இரண்டாம் பாகுதியின் முதலாவது நாள், ஜூலை மாதம் முதலாம் திகதி புதன்கிழமை. இன்றைய பொக்கிஷ புதன் உங்கள் சந்தோஷத்தை இன்னும் இன்னும் அதிகரிக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் ஆரம்பமாகிறது. நேரம் காலை 6:02.

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் ஊடாக இன்றும் தமிழ் பத்திரிகைகளை நாம் ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை, சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும், IMF தூதுக்குழுவினர் ஜனாதிபதியிடம் உறுதியளிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. சொத்து பொறுப்புகள் அறிவிப்பை சமர்ப்பிக்க ஜூலை 7 வரை கால அவகாசம் என்ற ஒரு செய்தி கட்டமிட்ட செய்தியாகவும், தோணி கவிழ்ந்ததில் 4 மாணவர்கள் மூழ்கி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. புத்தளம் வண்ணாத்துவிழு பகுதியில் தோணி கவிழ்ந்து நீரில் மூழ்கியதில் பாடசாலை மாணவர்கள் 4 உயிரிழந்துள்ளனர். வண்ணாத்துவில்லு மங்களபுர ஏரியில் தாமரை மலர்களை பறிப்பதற்காக தோணியில் சென்ற 4 பாடசாலை மாணவர்களே நேற்றைய தினம் இந்த விபத்தை சம்பவித்துள்ளனர் என்ற செய்தி அந்த செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. இருதய கீத் ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த ஜாதிச உறுதி என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. ஹரகட்டாவின் மனைவியிடம் லஞ்சம் பெற்றோர் சட்டத்தரணிகள் மூவரையும் கைது செய்ய கோரிக்கை என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாகவும், தரம் 1 மாணவர்களை சேர்க்கும் சுற்றறிக்கையை வாபஸ் பெற வேண்டும், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் என்றும், காஞ்சன பானுகுடு அட்மிரலாக தரமுயர்வு என்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு வழியாக இருக்கின்றது. ஐவர் படுகொலை வழக்கு பிள்ளையானுக்கு மீண்டும் 13 வரை விளக்கமறிகள் என்றும், வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்த அனுமதியுங்கள் என்ற செய்தி கட்டுமட்ட செய்தியாகவும், நாட்டை பாதிப்புக்குள்ளாக்கும் மறைமுக ஏகாதிபத்தியம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்த செய்தியாக அந்த செய்தி தொடர்கின்றது. அதேவேளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் 5 படுகொலைகள் குறித்த வழக்கில் பிள்ளையானுக்கு விளக்கமறிகள் நீடிப்பு, மட்டு சிறையில் வைக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அனுரகுமாரவின் வாயை போன்றே எல்லாம் போய் பிள்ளையான் தெரிவிப்பு என்றும், எரிபொருள் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது, தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இதேவேளை தொடர்ச்சியான ஆதரவை இலங்கைக்கு வழங்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சுபீட்சமான எதிர்காலத்துக்கு இலங்கைக்கு கனடா உதவும், கனடிய தினத்தை முன்னிட்டு உயர்ஸ்தானிகர் இசாபெல் மார்டின் என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. தேசிய எழுத்தர் சபையின் முன்னாள் தலைவர் ஷாமிலா பெரேராவுக்கு பிணை, வெளிநாட்டு பயணத்தடை விதிப்பு என்ற செய்தியும் கூடவே இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் தனியார் துறையில் தொழிலாளர்கள் பெறும் பற்றாக்குறை, 400,000 பேர் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இங்கு வேலை கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி என்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. செம்மணி புதைக்குழி எலும்பு கூடுகளுக்கு கார்பன் பரிசோதனை, ஏமாற்று மரபணு சோதனையே வேண்டும் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 7வது மீளாய்வில் இலங்கையின் திட்ட செயற்பாடுகள் மதிப்பீடு என்ற ஒரு செய்தியும், எரிபொருள் விலை குறைப்பு கியூஆர் முறையை நீக்கவும் ரவி கருணாநாயக்க MP என்ற ஒரு செய்தியும்
3: இலங்கைக்கான ถ้ามันเกิดความล่าช้ามากขึ้นเรื่อยๆเนี่ยมันยังไม่มีความคืบหน้าสักทีในการสืบสวนสอบสวนแล้วก็ทำให้เรื่องนี้เนี่ยมันสามารถแจ่มแจ้งขึ้นมาได้ว่ามันมีการทุจริตกันอย่างเป็นขบวนการจริงไหมใครบ้างที่เกี่ยวข้องมันเกี่ยวข้องเฉพาะตัวเล็กตัวน้อยในระดับปฏิบัติการหรือมันเชื่อมโยงไปถึงผู้ที่สั่งการระดับสูงๆขึ้นไปสูงแค่ไหนเรายังไม่รู้นะคือถ้าอย่างเนี้ยมันยังไม่คลี่คลายนะมันยังไม่สามารถที่จะตอบคำถามได้ในเวลาอันพอเหมาะพอควรนะครับผมคิดว่าในท้ายที่สุดเนี่ยมันจะไปโยงกับเรื่องประเด็นการเมืองว่าเอ๊ะหรือว่ามันมีเรื่องปัญหาทางการเมืองทำให้เจ้าหน้าที่เองคนที่ทำคดีเองก็ไม่กล้าที่จะขยับอะไรมากเพราะไม่รู้ว่ามันอาจจะไปกระทบกับทางตรงไหนอะไรยังไงเพราะฉะนั้นก็คุมเชิงไว้ก่อน รอทางการเมืองเขารู้สึกว่าให้เขาคุยกันให้จบก่อนว่าจะเอาแค่ไหนแล้วก็ค่อยบอกมาว่าโอเคให้เดินไปได้แค่นั้นแค่นี้เขาก็คงจะไปบัดตามไปต่อไปจะเป็นอย่างนั้นหรือเปล่าเนี่ยอันนี้คือก็คือสิ่งที่น่ากังวล นะในความล่าช้าเนี่ยมันทำให้พลอยที่จะคิดวิเคราะห์ไปในลักษณะดังกล่าวไม่ใช่ผมคนเดียวนะผมหลายๆคนนะผมระดับตับฟังมาเนี่ยเขาก็มองว่าสงสัยมันจะชนต่ออะไรบางอย่างนะแล้วมันยังตกลงกันไม่ได้ระดับสูงอยู่ว่าจะเอาจะเล่นได้แค่ไหนจะปล่อยให้เล่นได้แค่ไหนปล่อยให้ฟันได้ถึงระดับแค่ไหนยังไง
4: ครับคือทั้งตอนนี้มันมีหลายกระแสข่าวนะก็เนี่ยกระแสข่าวในน้ำเงินเองแต่พอเมื่อกี้ที่เมื่อกี้คุณไพศาลพูดถึงส้มกับกิจเนี่ยกิจเขาก็ไปโยงอีกค่ายหนึ่งไงเขาไปโยงค่ายแดง
3: เขาเปิดตัวล่าสุดไว้อย่างนั้นแต่ตอนนั้นเขาแสดงว่าเขาเป็นตัวเป็นเขียวนะ
4: ครับก็คือตอนนี้มันก็เลยมองว่าเฮ้ยมันจะเป็นการตีจากภายนอกหรือมาจากภายในอ่ะว่าง่ายๆมาจากต่างพรรคหรือพรรคเดียวกันครับ
3: ซับซ้อนซะไปอีกโอเคนะเดี๋ยวเราพักกันก่อนสักครู่ครับเดี๋ยวกลับมาครับ
4: ครับ
1: 100.5 คืบหน้าข่าว News Update ช่วงเจาะลึกประเด็นร้อนความเร็วก็สำคัญแต่ความถูกต้องสำคัญกว่าเราไม่ได้แค่รายงานเราให้บริบทที่ลึกกว่าเพราะนี่คือปรัชญาที่เรายึดมั่นมาตลอดคลื่นข่าวที่ได้รับการการันตีความน่าเชื่อถือ MCOT News FM 100.5 รู้ทันรู้ลึกรู้จริงรู้ทุกสิ่งที่เป็นข่าว
5: ถึงเวลาปล่อยความสร้างสรรค์ให้โลกได้เห็นมาร่วมส่งพลังเพื่อสร้างอนาคตไปด้วยกัน PTT Digital Art 2026ชวนน้องๆมัธยมอุดมศึกษาและประชาชนอายุไม่เกิน35ปีร่วมส่งผลงานศิลปะดิจิทัลในหัวข้อส่งพลังสร้างอนาคตชิงเงินรางวัลกว่า 270,000 บาทพร้อมโอกาสต่อยอดผลงานเพื่อออกแบบสินค้าชุมชนส่งผลงาน 1-7 สิงหาคม 2569 สอบถามเพิ่มเติมได้ที่ Facebook หอศิลป์ณบ้านเจ้าพระยา
6: เหนื่อยไหมกับการทำอาหารที่รอนานเป็นชั่วโมงประหยัดเวลาขึ้นอีกเท่าตัวด้วยหม้อหุงข้าวแรงดันคาชิวา RC 1822หม้อแรงดันอเนกประสงค์ 1.8 ลิตรความจุภายในถึง5ลิตรพลังไอน้ำสูงช่วยให้ต้มตุ๋นนึ่งสตูเปื่อยนิ่มทันใจใน45นาทีหม้อเคลือบสารกันติดล้างง่ายปลอดภัยไร้สนิมคงคุณค่าสารอาหารครบถ้วนรับประกัน1ปีเต็มจาก 2,990 บาทเหลือเพียง 1,390 บาทโทร02-114-3990 ค่าจัดส่ง100บาทสะดวกซื้อสนุกช็อปที่ช็อปมาเนีย
7: ร่วมสนุกกับมหากรรมลูกหนังโลกเพื่อเฟ้นหา MCOT Super Fan ผ่านกิจกรรมเชียร์ทีมโปรดยิ่งโหวตยิ่งมันเชียร์ทีมที่ใช่

காத்து HMB Assurance இப்போது HMB Life வாழ்விற்கு சிறகாய் உங்கள்லாம் ஒரே பாட்டு சக்தியின் பொக்கிஷப்புதன் சத்யா திரைப்படத்துக்காக வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர்

0: நேரம் 7:35 நிமிடம்.
1: Success is yours.
2: வெற்றி உனதே.
3: இங்க இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க வயிற்றுல கடவுள் ஒரு ஒரு கருவை கொடுத்தால அந்த கரு வந்து இப்ப குழந்தையா நிக்கதுல, அந்த குழந்தைக்கு என்று ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. யாரையும் போல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யவே செய்யாதீர்கள். என்கிட்ட வந்து கேட்பாங்க குழந்தைகள், மேடம் உங்களை மாதிரி பேசணும். மேடம் என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி எதுக்கு நீ பேசணும்? நிதியமைச்சராக வாங்கன்னு சொல்லுங்க, அதே நிர்மலா சீதாராமன் மாதிரி வரணும். எனக்கு தெரியல, அவர்கள் அவர்களாக வரட்டுமே. Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own. Hitler, don't compare yourself. You're unique.
1: Success is yours.
2: Victory unadi.

0: மேல் குடியேற்ற கிராமமான இந்த கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் தபால் அலுவலகத்தின் கட்டடத்தை புனரமைத்து மேல் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
1: கடந்த மேல்குடியேற்ற திட்டத்திற்கே தபாலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அது கடந்த காலம் தொடக்கம் இன்று வரை எந்த ஒரு செயற்பாடும் இல்லாமல் இடிபாடுகளுக்கு முகங்கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த கட்டிடம் மாறிக்கொண்டிருக்கின்றது. புதிய வளத்தாப்பட்டி, பழவழி, இஸ்மயில்புரம் என்கின்ற நான்கு கிராமங்கள் காணப்படுகின்றது. இந்த நான்கு கிராமங்களையும் சேர்த்து அன்னளவாக 1500 குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். ஆகவே கவனிப்பாரற்று கிடக்கின்ற தபாலக கட்டிடத்தினை செயற்படுத்துவதற்கு அரசினை கேட்டுக்கொள்கின்றோம்.
2: இந்த போஸ்டோவியோண்டு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலால இப்படியே கிடக்குற நிலைமையில நாங்க அவதானிக்க கூடியதா இருக்கு. எங்கட முதல முதியோரு காசு எடுக்க போகலி, நாங்க கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் தாண்டி போய் அந்த காசு எடுத்துட்டு வாரு. 300 ரூபாய் 250 ரூபாய் காசுக்கு 100 ரூபாய் காசு செலவழிச்சு தான் பஸ்ஸுக்கு போயிட்டு வாரம். அப்படி ஒரு நிலைமையில இன்றைக்கும் கூட நாங்க பயணிச்சு கொண்டா இருக்கோம். எங்கட மக்கள் இந்த வளதாப்படியில இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாம பல சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. முந்தைய அரசாங்கமும் சரி, இதை செஞ்சுதாரன் ரோடு ஒன்னும் செஞ்சல எங்களுக்கு இப்படியே போகுது. தயவு செஞ்சு மேல் அபிவிருத்தி செஞ்சு தாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்களுக்கு.
0: இன்றைய டிஜிட்டல் மற்றும் இணைய யுகத்தில் இணைய சேவைகள் வேகமாக வளர்ந்திருந்தாலும் ஒரு கிராமத்துக்கோ அல்லது நகரத்திற்கோ தபால் நிலையம் என்பது இன்னமும் இன்றியமையாத ஒரு பொது சேவையாகவே காணப்படுகின்றது. முக்கியமான ஆவணங்கள் கூட தபாலில் கிடைப்பதே பாதுகாப்பானதாக இன்று வரை கருதப்படுகின்றது. அரசாங்க கடிதங்கள், நீதிமன்ற சம்மன்கள், நியமன கடிதங்கள், தேர்வு முடிவுகள் மற்றும் பல்கலைக்கழக அனுமதி பத்திரங்கள் போன்றவையும் இன்னமும் பதிவு தபால் மூலமாகவே அனுப்பப்படுகின்றன. தபால் நிலையங்கள் வெறும் கடிதங்களை மாத்திரம் கையாள்வதில்லை, அவை சேமிப்பு வங்கிகளாகவும் தொழிற்படுகின்றன. அத்தகைய தபால் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியாது வளத்தாப்பட்டி கிராம மக்கள் அவதியுறுகின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் முன்வந்து வளத்தாப்பட்டி கிராமத்திற்கான தபால் சேவைகளை மீள வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரையில் மக்கள் குரல் தொடர்ந்தும் அவதானத்துடன்.
3: Voice of the people. மக்கள் குரல் 2 நிமிடம்.

0: Jersey, kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.

சக்தியின் நல்கலிலே இணைந்திருக்கிறோம். இனிமையான இன்றைய காலை நேரத்தை இன்னும் இன்னும் சிறப்பான காலைவாக பொழுதாக மாற்றுகிறோம். இன்றைய நாள்ல உங்களுக்காக வரப்போகின்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான 80-90களினுடைய அற்புதமான பொக்கிஷ பாடல்களாகவே இருக்கும். இன்றைய பொக்கிஷ புதன் வணக்கம் தாயகத்தில் கேட்ட பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்துக்காக மனு எஸ் ஜானகி பாடிய பாடல். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய நாளும் மழைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களையும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களையும் நிறைய இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஊவா மாகாணத்திலையும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் 2 மணிக்கு பிறகு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மழையோடு கூடிய காலநிலையை அதிகரித்துக் கொண்டு போவதன் காரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் இந்த டெங்கு நோய் பரவல் மிக மோசமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கையில் பதிவாக இருக்கக்கூடிய டெங்கு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை 54,000 தாண்டுகிறது அப்படின்றதுதான் மிக மோசமான ஒரு பதிவாக அமைந்திருக்கிறது. இன்றைய நிலவரப்படி பார்க்கின்ற நேரத்தில் இலங்கையில டெங்கு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை 54,189 என்று சரியாக சொல்லியிருக்கிறது டெங்கு ஒழிப்பு பிரிவு. இது இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகிறதே தவிர குறைவதாக தெரியவில்லை. எனவே டெங்கு நோயாளிகளில் 950-1,000 இடைப்பட்டவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பதிவாகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் சோகமான விஷயம். எனவே ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களினுடைய பகுதிகளை எப்பொழுதும் டெங்கு நுழம்பு தொற்றாதவாறு அல்லாவிட்டால் பெருகாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களினுடைய பொறுப்பு அப்படின்றது மட்டும் மறக்காதீங்க. அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,030 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள் என்பது மிக மோசமான ஒரு பதிவாக இருக்கிறது. டெங்கு நோயாளர்களை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டம்

0: தாய்மைக்கு பாத்திரராக இருக்கிறவர் நம்முடைய தேவன். அவரை எப்பொழுதுமே நாங்கள் துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். துதிகளை செலுத்துகின்ற பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒழித்தான பாடல் ஜெயம் இசைத்தட்டு 3வது பாகத்திலிருந்து ஒழித்தது. அடுத்ததாக ஒழிக்கின்றது ஜெகோவா இசைத்தட்டிலிருந்து பாடல். தொடர்ந்தும் கிருபணி வானொலியினூடாக இணைந்திருங்கள்.
1: தன் பாவத்தை அறிக்கை செய்ய விரும்பிய சங்கீதக்காரன் தாவீது பாடலை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறான். அதுதான் சங்கீதம் 51. பாவ நிவாரண பலியாய் 1000 ஆடுகளையும் மாடுகளையும் செலுத்துவதை விட தன் ஒரே ஒரு இதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதே உண்மையான உகந்த பலி. வாருங்கள், நமது பலிகளை காட்டிலும் நம்மையே பலியாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம்.